தலையில் இசையழுத்தில் வணங்கம் வாக்கில் மந்திரத்தின் நாளெழுத்தாம் திருநாமத்தில் நிறைத்திலக வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில் நெடுமாசன் கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில் உரைத்தவர் கண்டுரைத்தவர்

0: ஒன்று நெடமாசங்கீசையெல்லாம் நிறைந்த சொல்லில் உரைத்தவர் கண்டுரைத்த பொருளானவெல்லாம் உயர் பிறதாருளான பெருமாள் தேசி செவிக்குதிதாம் சித்தென்பம் இசையாதார்க்கே
1: சித்தாந்த நிர்தாரண சாரோபோமா ஜீவன் ஜடகோபஸ்ரீ ஆதிவன்ஷ.